சகல்ப வெத்தப்புகனும் காயகோபால பாம்பட சாது சர்ந்து ஆலராவ பௌத வருத்த தாப சாதன் சாதே அனுப்லா பாமனோர்த்தலாதே ஹரார் நாம ரசனை ஆராதே சபர சாத்து பேத பகானே